0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை: இத்தாலி மண்ணில் இறைப்பணி தொடங்கிய புனித அன்னாள் சபையின் பொன்விழா உரை, கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். இத்தாலி மண்ணில் இறைப்பணி தொடங்கிய புனித அன்னாள் சபையின் பொன்விழா உரை.
2: உலகிற்கு சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற பரமனின் பாதம் வணங்கி காவிரி கரையில் கருவாகி ஏழ்கடல் தாண்டி இத்தாலியின் நெற்றியில் இல்லங்களை பிரசவித்து ஆண்டுகள் 50 நிறைவு செய்து பாங்கான பணியால் பொன்விழா கண்டு ரோமை சாம்ராஜ்யத்திற்குள் வீறு நடை போடும் எம் திருச்சி புனித அன்னாள் சபையின் இத்தாலிய பொன்விழாவை முன்னிட்டு உரையாற்றிட வாய்ப்பு நல்கிய திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான வானொலி நிலையமாகிய வத்திக்கான் வானொலி நிலையத்திற்கு நன்றிகளையும் வானொலி நேயர்களுக்கு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். 18 நூற்றாண்டிலே காலரா எனும் காலனால் காலதேவனும் கைவிட கைம்பெண் கோலமாகி அந்திவானின் ஒளிப்பிழம்பாகி திருச்சிராப்பள்ளியின் 7 தெருக்களிலே அன்று வித்தாகி இன்று விருட்சமாகி உலக வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்து கொண்டிருக்கும் திருச்சி புனித அன்னாள் சபையின் நிறுவனரும் எம் முதல் அன்னையுமாகிய இறை ஊழியர் அன்னம்மாவின் பாதம் பணிந்து என் உரையை தொடங்குகின்றேன். எம் திருச்சி புனித அன்னாள் சபை வாழ்வில் எளிமை வறியவருக்கு பணி எனும் இலக்கோடு அன்பு ஜபம் சேவை என்னும் விருதேற்று 1858 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 2 நாள் அன்னம்மாள் என்ற விதவை பெண்ணால் தொடங்கப்பட்டு 1880 ஜூலை 26 அன்று மறைமாவட்ட சபையாக மாறி பின் 1977 டிசம்பர் 17 அன்று பாப்பிரை சபையாக பதிவு செய்யப்பட்டு வியத்தகு பணிகளை ஆட்சி கொண்டிருக்கிறது. ஆம், அன்று இந்திய நாட்டில் தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி புனித அன்னாள் சபையின் வித்தாகிய எம் தாய் சபை இன்று எல்லைகளும் ஏழ்கடல்களும் தாண்டி விருட்சமாகி ஐரோப்பிய நாடுகளின் பேரரசியாம் ரோமை பேரரசின் தாயகமாம் இத்தாலியில் 29/1/1976 அன்று கால்பதித்து இன்று வரை மகத்தான மக்கள் பணிகளால் ஆண்டுகள் 50 நிறைவு செய்திடும் பொன்னான தருணங்களை பூரிப்புடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரும்பி பார்க்கிறேன், அரை நூற்றாண்டின் புண்ணிய பயணத்தை நினைவலைகளாக்குகின்றேன். இப்புண்ணிய பயணத்தின் புனித பயணத்தின் ஒரே சாட்சி எம் திருச்சி புனித அன்னாள் சபை சகோதரிகளே. அவர்களின் இறை நம்பிக்கையுடனான கடின உழைப்புதான் அரை நூற்றாண்டுக்கான அஸ்திவாரம் என்பதை பறைசாற்றுவதில் பெருமை அடைகின்றேன். அவர்களின் கடின உழைப்பு இத்தாலி மண்ணில் பல குரு மாணவர்கள் குருக்களாகிட தங்களையே தாரை வார்த்தது. பாலர் பள்ளிகளில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவதாயாக்கியது. முற்றத்தில் விழுந்த முதியவர்களுக்கு முதுகெலும் பாக்கியது. நோயாளிகளுக்காக முத்தான தாதியராக்கியது. பங்குகளில் நடமாடும் நற்செய்தியின் தூதுவர்களாக உலாவரச் செய்தது. இவ்வாறு இப்புனித பயணத்தின் முத்தான பணி வாழ்விற்கு ஒரே சாட்சியாய் இத்தாலியே எம் தாய் சபையின் புகழை பரப்பி கொண்டிருக்கிறது என்பது மறக்க முடியாத வரலாற்று உண்மை என்பதை நினைக்கும்போது தாய் சபையே எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறது. இவ்வரலாற்று வெற்றியை தாய் சபைக்கு நல்கிய அரை நூற்றாண்டு அஸ்திவாரங்கள் முதல் இன்றைய நாற்றங்கால்கள் வரை அனைத்து சகோதரிகளுக்கும் தாய் சபையின் பெயரால் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இத்தாலியில் எம் சபை வேண்டுண்டிட எமக்கு வழிகாட்டிய அன்றைய திருச்சி மதுரை ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களுக்கும், எம் தாய் சபையின் முன்னாள் சபை தலைமை சகோதரி அன்னை லூசி கிரசென்சியா மற்றும் முன்னாள் சபை தலைமை சகோதரிகள், அயல்நாட்டு பணி ஒருங்கிணைப்பாளர்கள், சபை ஆலோசகர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் தாய் சபையின் இன்றைய சபை தலைமை சகோதரியாகிய நான் என் நன்றிகளை சமர்ப்பித்து, மீண்டுமாக சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, திருத்தந்தையின் ஆசீரை வேண்டி மீண்டுமாய் வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றிகள் பல.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
3: ஐந்து அப்பங்கள் 5000 ஆகின்றன. சென்ற உரையில் கலிலேய கடலோரத்தில் தம்மை சூழ்ந்து நின்ற மக்கள் கூட்டத்திற்கு விதைப்பவர் கடுகு விதை, புளித்த மாவு, நிலத்தில் மறைந்திருந்த புதையல், விலையேறப்பற்ற முத்து ஆகிய ஓமைகள் வாயிலாக விண்ணரசின் ரகசியங்களை இயேசுபிரான் போதித்த நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல இறைவார்த்தையை உள்ளத்தில் ஏற்று 100க்கு 100 பலன் தருவதே உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் என்பதை இயேசு விளக்கியதை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக பாலைநிலப் பகுதியில் இறைவார்த்தையை கேட்க திரண்டிருந்த 1000+ மக்கள் பசியோடு இருந்தபோது ஒரு சிறுவனிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000+ மேற்பட்ட மக்களின் பசியை தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் அப்பப்பெருக்க புதுமை குறித்து இன்று காண்போம். அண்ணலின் வார்த்தைகளை கேட்க 1000+ நன்னி வந்தார் மாந்தர். அவருக்கு நல்லெண்ண சொல்லி வைத்தார். நேரம் அதிகரித்து இரவு நெருங்கிய நிலையினிலே ஊருக்கு அனுப்பி வைக்க சீடர் உத்தமன் மொழி கேட்டார். பட்டிகள் தொட்டிகளிலிருந்து பார்த்திட வந்த மக்கள் பட்டினி கிடப்பார்கள், அவர்கள் பசியினை தீர்ப்பதெங்கே? சீடர்கள் இது சொன்னார். இயேசு சிரித்தார், பதில் சொன்னார். தேடுங்கள் உணவினையே, பசியை தீருங்கள் என்றுரைத்தார். உம்மிடம் உள்ளதென அதனை உடனே தேடும் எனச் சொன்னார் இயேசுபிரான். சீடர் சோதனை செய்தார்கள். 5 அப்பம் உண்டு, மீன்கள் அளவினில் 2 உண்டு என்றார் அவரிடத்தே. இயேசு, இருப்பதை கொடுங்கள் என்றார். 5000 பேருக்கு அப்பம் அளவினில் பெருகியதே, ஐயன் திருமகிமை மக்கள் அரங்கத்தில் உருகியதே, இன்னும் அவை இருந்தால் கூடையில் எடுத்தே வையும் என்றார். 12 உள்ள கூடையில் பாக்கியை தூக்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த மாபெரும் புதுமை நிகழ்வை விவரிக்கிறது. அண்ணலாகிய இயேசுநாதரின் அருள் நிறைந்த திருவாக்குகளை கேட்பதற்காக சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் 1000+ மக்கள் பெருந்திரளாக வந்து கூடினர். அவ்வாறு தம்மை காண தேடி வந்த மக்கள் மீது அளவில்லா இரக்கம் கொண்ட இயேசுபிரான் அவர்களின் ஆன்மீக பசியை போக்கும் வண்ணம் விண்ணரசின் மாண்புகளையும் வாழ்வுக்குத் தேவையான நல்ல வழிகளையும் பொறுமையோடு எடுத்துரைத்தார். நேரம் கடந்து கொண்டே சென்று அந்திப்பொழுது சாய்ந்து இரவு நெருங்கி வரும் வேளையிலும் மக்கள் கலைந்து செல்லாமல் இயேசுவின் போதனையை மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். மக்கள் இருக்கும் இடமோ பாலைநிலப் பகுதியாகும். எனவே நேரம் அதிகமாகிவிட்டதைக் கண்ட சீடர்கள் இயேசுவிடம் வந்து மக்கள் அருகிலுள்ள ஊர்களுக்குச் சென்று தங்களுக்கு உரிய உணவை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டினர். மேலும் சீடர்கள் சுற்றியுள்ள குக்கிராமங்கள் பட்டிகள் தொட்டிகளிலிருந்து தங்களை காண வந்திருக்கும் இந்த மக்கள் அனைவரும் எவ்வித உணவுமின்றி பட்டினி கிடக்க நேரிடும், இந்த வனாந்தரத்தில் இவர்களின் பசியை தீர்க்க உணவு எங்கே கிடைக்கும் என்று தங்கள் கவலையை வெளிப்படுத்தினர். சீடர்களின் இந்த கவலையை கேட்ட இயேசு கிறிஸ்து மென்முறுவல் பூத்து, அவர்கள் எங்கும் தேடிச் செல்ல தேவையில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவை தேடி கொடுத்து அவர்களின் பசியை தீர்த்து வையுங்கள் என்று பதிலுரைத்தார். இயேசுவின் பதிலை கேட்டு திகைத்த சீடர்களை நோக்கி, முதலில் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை உடனே தேடி பாருங்கள் என்றார் இயேசுபிரான். அன்பு கட்டளையிட்டார். உடனே சீடர்களும் மக்கள் மத்தியில் யாரிடம் உணவு இருக்கிறது என்று சோதனை செய்து பார்த்தனர். அப்போது சீடர்களுள் ஒருவரான அந்திரேயா ஒரு சிறுவனிடம் இருந்த உணவைக் கண்டு, ஆண்டவரே, இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறிய மீன்களும் மட்டுமே உள்ளன, இவ்வளவு பெரும் கூட்டத்திற்கு இது எம்மாத்திரம் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து சற்றும் தயங்காமல், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள், உள்ளதை என்னிடம் கொடுங்கள் என்று பணித்தார். பின்னர் மக்கள் அனைவரையும் பசும்புல் தரையில் வரிசையாக அமரச் செய்யுமாறு சீடர்களுக்கு பணித்தார். இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தம் புனித கரங்களில் எடுத்து வானத்தை அண்ணாந்து நோக்கி விண்ணகத் தந்தையை வாழ்த்தி இறைவேண்டல் செய்து அப்பங்களை ஆசிர்வதித்து உடைத்து தம் சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்கள் அந்த அப்பங்களையும் மீன்களையும் பந்தியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு பரிமாறினர். என்னே ஆச்சரியம், இயேசுவின் ஆசியால் அந்த எளிய உணவு அற்புதமாக பழுகி பெருகிக் கொண்டே இருந்தது. அங்கே கூடியிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து ஆண்கள் மட்டுமே ஏறக்குறைய 5000 பேர் வயிறார உண்டு தங்கள் பசியை தீர்த்து கொண்டனர். இயேசுவின் இந்த தெய்வீக ஆற்றலையும் அளப்பரிய மகிமையையும் கண்ட மக்களின் உள்ளங்கள் நன்றி உணர்வாலும் பக்தியாலும் உருகின. மக்கள் அனைவரும் உண்டு நிறைவு அடைந்த பின்பு இயேசு தம் சீடர்களை நோக்கி, உணவு எதுவும் வீணாகப் போகாதபடி மீதியாயிருக்கும் துண்டுகளையெல்லாம் கூடைகளில் எடுத்து வையுங்கள் என்று அறிவுறுத்தினார். சீடர்களும் அவ்வாறே மீதியிருந்த அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் சேர்த்தபோது 12 திருத்துதர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் விதமாய் 12 கூடைகள் நிறைய துண்டுகள் மீதியாக எடுக்கப்பட்டன. சிறுவனிடம் இருந்த எளிய காணிக்கையை இறைவன் ஏற்று பெருக்கியதைப் போல மனிதர்கள் தங்களின் எளிய திறமைகளையும் வாழ்வையும் இறைவனின் கரங்களில் ஒப்படைக்கும்போது அவர்கள் அதனை பல மடங்காக பெருக்கி உலகிற்குப் பெரும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதை இப்பாடல் விவரிக்கிறது. இவ்வாறு பாலைநிலத்திலும் தன் தெய்வீக வல்லமையால் பஞ்சத்தை போக்கி தம்மை நம்பி வந்த மக்களின் உலக பசியையும் ஆன்மீக பசியையும் தீர்த்து வைத்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் விண்ணக நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்கும் பொருட்டு தனது அருள் பணியை அடுத்தடுத்த தளங்களில் முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அமோரிஸ் லெட்டிஷா திருத்தூது உக்ரைனின் 10ஆம் ஆண்டு நிறைவையொட்டி உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயர்களை தங்கள் உள்ளூர் திருஅவைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். அக்டோபர் 7 புதனன்று வத்திக்கானில் தொடங்கிய அமோரிஸ் லெட்டிஷா வெளியிடப்பட்டு 10 ஆண்டுகள் இன்றைய குடும்பங்களுடன் நற்செய்தியை அறிவித்தல் என்ற கூட்டத்தின் தொடக்க உரையில் பேசிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பல்வேறு கலாச்சார சூழ்நிலைகளில் உள்ளூர் திரு அவைகள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பங்கேற்பாளர்களை வலியுறுத்தினார். இன்றைய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பலவீனங்களுக்கு நடுவில் அவர்களுடன் உடனிருந்து பயணிக்கும் தமது அர்ப்பணிப்பை புதுப்பிக்குமாறும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். அன்பு, உண்மைத்தன்மை, மன்னிப்பு, குழந்தைகளை வளர்த்தல், நம்பிக்கையை பரிமாறுதல், முதியோர் மற்றும் நலிவுற்றோரை கவனித்தல் போன்றவற்றின் வழியாக குடும்பங்கள் நற்செய்திக்கு சான்று பகிர்கின்றன என்றும் திரு அவையின் பணியில் குடும்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். பாலியல் மற்றும் நெருக்கம் குறித்த மாறிவரும் பார்வைகள், பொருளாதார நெருக்கடி, குடிப்பெயர்வு, வன்முறை, தனிமை, உணர்வுச்சார் பாதிப்புகள் உள்ளிட்ட குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
2: நற்செய்தி அறிவிப்பு பணி எப்போதும் அன்பின் பணியே என்றும், குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் தேவையில் இருப்போருக்கு இறை அன்பின் நற்செய்தியை கொண்டு செல்ல ஜெபம் மற்றும் நடைமுறை ஆதரவை வழங்குமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவில் ஒன்றிணைந்து மறைப்பணியில் ஒரே உள்ளத்துடன் என்ற இவ்வாண்டின் கருப்பொருளை மையமாக கொண்ட உலக மறைப்பரப்பு ஞாயிறின் 100ஆம் ஆண்டு நினைவையொட்டி வெளியிட்ட காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், கடந்த 100 ஆண்டுகளாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு ஆதரவளித்து வரும் இறை மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். 1926ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் உலக மறைப்பரப்பு ஞாயிறை தொடங்கியதன் வழியாக மறைப்பணிக்கான விழிப்புணர்வு, இறைவேண்டுதல் மற்றும் மறைப்பணியாளர்களுக்கான ஆதரவு ஆகியவை வளர்ந்துள்ளன என்று குறிப்பிட்டார். மேலும் தமது இளமை காலத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள், மறைப்பணிக்காக எழுப்பப்பட்ட இறைவேண்டுதல்கள் தமது இறை அழைப்பை கண்டுணர நமது உள்ளத்தை தயாரித்ததாகவும், பெருவில் தாம் ஆற்றிய மறைப்பணிக்கும் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற மறைப்பணியாளர்களின் பணிக்கும் இறை மக்களின் ஜபங்களும் பொருளாதார ஆதரவும் துணையாக இருந்ததாக தெரிவித்தார்.
1: உலகம் போர்களால் காயமடைந்துள்ள நிலையில் அமைதிக்காக அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடி குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் ஜபமாலை ஜபிக்குமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 7 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற திருத்தந்தையின் புதன் பொதுமறை கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்பவர்களுக்கு அன்னை மரியா ஆறுதலின் ஊற்றாகவும் அடைக்கலமாகவும் வலிமையாகவும் இருப்பதாக தெரிவித்தார். தமது அண்மைய பிரான்ஸ் திருத்தூது பயணத்தின் போது குறிப்பாக லூர்து நகரில் இருந்தபோதும் விடுத்த அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய திருத்தந்தை, போர்கள் முடிவுக்கு வந்து மக்களிடையே அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலை ஜபிக்குமாறு நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் இறை வேண்டுதலுடன் இணைந்து மனமாற்றத்தின் வெளிப்பாடாக தியாக செயல்கள், இரக்கத்தின் செயல்கள், உரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கும் முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். அக்டோபர் 1ஆம் நாள் வத்திக்கான் தோட்டங்களில் இடம்பெற்ற ஜெபமாலை ஜெபத்தை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒன்றிணைந்து எங்களுக்கு அமைதியை தாரும் என்று எழுப்பிய இறை வேண்டுதலை சுட்டிக்காட்டினார்.
2: தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் அழகை அனுபவிப்பதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் நேரத்தையும் இடத்தையும் உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 7 புதனன்று அமெரிக்காவின் லூசியா மாநிலத்தைச் சேர்ந்த வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் கலைப்புறவலர்களை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், வத்திக்கான் கலை செல்வங்களை பாதுகாப்பதில் அவர்கள் வழங்கி வரும் தாராளமான ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்தார். தொழில்நுட்பமும் லாபமும் முன்னுரிமை பெறும் இன்றைய உலகில் ஆழ்ந்த சிந்தனைக்கான மனநிலையை வளர்ப்பது அவசியம் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, குறிப்பாக இளைஞர்கள் கலை வழியாக மனித உள்ளத்தின் ஆழத்தையும் இறைவனை நோக்கிய மனிதரின் திறந்த மனநிலையையும் கண்டறிய முடியும் என்று எடுத்துக்காட்டினார். மேலும் அழகிய இறைவனை சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பாக ஆழ்ந்த சிந்தனையை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அழகை திறந்த உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்வதுடன் பிறரும் அதனை அனுபவிக்க உதவும் வழிகளை தேடுமாறு கலை பாதுகாவலர்களை ஊக்குவித்தார். கலை மற்றும் அழகின் மீதான அன்பும் அவற்றை வருங்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பமுமே அவர்களை ரோம் நகருக்கு அழைத்து வருவதாக கூறிய திருத்தந்தை, அவர்கள் திருத்தூதர்களின் கல்லறைகளில் ஜபிக்கும் நேரம் பேதுருவின் வழித்தோன்றலுடனும் உலகளாவிய திரு அவையுடனுமான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை: இத்தாலி மண்ணில் இறைப்பணி தொடங்கிய புனித அன்னாள் சபையின் பொன்விழா உரை, கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். இத்தாலி மண்ணில் இறைப்பணி தொடங்கிய புனித அன்னாள் சபையின் பொன்விழா உரை.
2: உலகிற்கு சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற பரமனின் பாதம் வணங்கி, காவிரி கரையில் கருவாகி, ஏழ்கடல் தாண்டி இத்தாலியின் நெற்றியில் இல்லங்களை பிரசவித்து, ஆண்டுகள் 50 நிறைவு செய்து, பாங்கான பணியால் பொன்விழா கண்டு, ரோமை சாம்ராஜ்யத்திற்குள் வீறு நடை போடும் எம் திருச்சி புனித அன்னாள் சபையின் இத்தாலிய பொன்விழாவை முன்னிட்டு உரையாற்றிட வாய்ப்பு நல்கிய திருச்சபையின் அதிகாரப்பூர்வமான வானொலி நிலையமாகிய வத்திக்கான் வானொலி நிலையத்திற்கு நன்றிகளையும், வானொலி நேயர்களுக்கு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். 18 நூற்றாண்டிலே காலரா எனும் காலனால் காலதேவனும் கைவிட கைம்பெண் கோலமாகி, அந்திவானின் ஒளி பிளம்பாகி, திருச்சிராப்பள்ளியின் 7 தெருக்களிலே அன்று வித்தாகி இன்று விருட்சமாகி, உலக வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதித்து கொண்டிருக்கும் திருச்சி புனித அன்னாள் சபையின் நிறுவனரும் எம் முதல் அன்னையுமாகிய இறை ஊழியர் அன்னம்மாவின் பாதம் பணிந்து என் உரையை தொடங்குகின்றேன். எம் திருச்சி புனித அன்னாள் சபை வாழ்வில் எளிமை, வறியவருக்கு பணி எனும் இலக்கோடு, அன்பு ஜபம் சேவை என்னும் விருதேற்று 1858 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 2 நாள் அன்னம்மாள் என்ற விதவை பெண்ணால் தொடங்கப்பட்டு 1880 ஜூலை 26 அன்று மறைமாவட்ட சபையாக மாறி, பின் 1977 டிசம்பர் 17 அன்று பாப்பிரை சபையாக பதிவு செய்யப்பட்டு வியத்தகு பணிகளை ஆட்சி கொண்டிருக்கிறது. ஆம், அன்று இந்திய நாட்டில் தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி புனித அன்னாள் சபையின் வித்தாகிய எம் தாய் சபை இன்று எல்லைகளும் ஏழ்கடல்களும் தாண்டி விருட்சமாகி, ஐரோப்பிய நாடுகளின் பேரரசியாம் ரோமை பேரரசின் தாயகமாம் இத்தாலியில் 29/1/1976 அன்று கால்பதித்து, இன்று வரை மகத்தான மக்கள் பணிகளால் ஆண்டுகள் 50 நிறைவு செய்திடும் பொன்னான தருணங்களை பூரிப்புடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரும்பி பார்க்கிறேன், அரை நூற்றாண்டின் புண்ணிய பயணத்தை நினைவலைகளாக்குகின்றேன். இப்புண்ணிய பயணத்தின் புனித பயணத்தின் ஒரே சாட்சி எம் திருச்சி புனித அன்னாள் சபை சகோதரிகளே. அவர்களின் இறை நம்பிக்கையுடனான கடின உழைப்புதான் அரை நூற்றாண்டுக்கான அஸ்திவாரம் என்பதை பறைசாற்றுவதில் பெருமையடைகின்றேன். அவர்களின் கடின உழைப்பு இத்தாலி மண்ணில் பல குரு மாணவர்கள் குருக்களாகிட தங்களையே தாரை வார்த்தது. பாலர் பள்ளிகளில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவதாயாக்கியது. முற்றத்தில் விழுந்த முதியவர்களுக்கு முதுகெலும் பாக்கியது. நோயாளிகளுக்காக முத்தான தாதியராக்கியது. பங்குகளில் நடமாடும் நற்செய்தியின் தூதுவர்களாக உலாவரச் செய்தது. இவ்வாறு இப்புனித பயணத்தின் முத்தான பணி வாழ்விற்கு ஒரே சாட்சியாய் இத்தாலியே எம் தாய் சபையின் புகழை பரப்பி கொண்டிருக்கிறது என்பது மறக்க முடியாத வரலாற்று உண்மை என்பதை நினைக்கும்போது தாய் சபையே எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறது. இவ்வரலாற்று வெற்றியை தாய் சபைக்கு நல்கிய அரை நூற்றாண்டு அஸ்திவாரங்கள் முதல் இன்றைய நாற்றங்கால்கள் வரை அனைத்து சகோதரிகளுக்கும் தாய் சபையின் பெயரால் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இத்தாலியில் எம் சபை வேண்டுண்டிட எமக்கு வழிகாட்டிய அன்றைய திருச்சி மதுரை ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ அவர்களுக்கும், எம் தாய் சபையின் முன்னாள் சபை தலைமை சகோதரி அன்னை லூசி கிரசென்சியா மற்றும் முன்னாள் சபை தலைமை சகோதரிகள், அயல்நாட்டு பணி ஒருங்கிணைப்பாளர்கள், சபை ஆலோசகர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் தாய் சபையின் இன்றைய சபை தலைமை சகோதரியாகிய நான் என் நன்றிகளை சமர்ப்பித்து, மீண்டுமாக சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, திருத்தந்தையின் ஆசீரை வேண்டி மீண்டுமாய் வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றிகள் பல.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
3: 5 அப்பங்கள் 5000 ஆகின்றன. சென்ற உரையில் கலிலேய கடலோரத்தில் தம்மை சூழ்ந்து நின்ற மக்கள் கூட்டத்திற்கு விதைப்பவர், கடுகு விதை, புளித்த மாவு, நிலத்தில் மறைந்திருந்த புதையல், விலையேறப்பற்ற முத்து ஆகிய ஓமைகள் வாயிலாக விண்ணரசின் ரகசியங்களை ஏசுபிரான் போதித்த நிகழ்வை குறித்து சிந்தித்தோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல இறைவார்த்தையை உள்ளத்தில் ஏற்று 100க்கு 100 பலன் தருவதே உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் என்பதை இயேசு விளக்கியதை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக பாலைநிலப் பகுதியில் இறைவார்த்தையை கேட்க திரண்டிருந்த 1000000 மக்கள் பசியோடு இருந்தபோது ஒரு சிறுவனிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000க்கும் மேற்பட்ட மக்களின் பசியை தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் அப்பப்பெருக்க புதுமை குறித்து இன்று காண்போம். அண்ணலின் வார்த்தைகளை கேட்க 1000000 நன்னி வந்தார் மாந்தர். அவருக்கு நல்லெண்ண சொல்லி வைத்தார். நேரம் அதிகரித்து இரவு நெருங்கிய நிலையினிலே ஊருக்கு அனுப்பி வைக்க சீடர் உத்தமன் மொழி கேட்டார். பட்டிகள் தொட்டிகளிலிருந்து பார்த்திட வந்த மக்கள் பட்டினி கிடப்பார்கள், அவர்கள் பசியினை தீர்ப்பதெங்கே? சீடர்கள் இது சொன்னார். இயேசு சிரித்தார், பதில் சொன்னார். தேடுங்கள் உணவினையே, பசியை தீருங்கள் என்றுரைத்தார். உம்மிடம் உள்ளதென அதனை உடனே தேடும் எனச் சொன்னார் இயேசுபிரான். சீடர் சோதனை செய்தார்கள். 5 அப்பம் உண்டு, மீன்கள் அளவினில் 2 உண்டு என்றார் அவரிடத்தே. இயேசு, இருப்பதை கொடுங்கள் என்றார். 5000 பேருக்கு அப்பம் அளவினில் பெருகியதே, ஐயன் திருமகிமை மக்கள் அரங்கத்தில் உருகியதே. இன்னும் அவை இருந்தால் கூடையில் எடுத்தே வையும் என்றார். 12 உள்ள கூடையில் பாக்கியை தூக்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த மாபெரும் புதுமை நிகழ்வை விவரிக்கிறது. அண்ணலாகிய இயேசுநாதரின் அருள் நிறைந்த திருவாக்குகளை கேட்பதற்காக சுற்றியுள்ள ஊர்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் 1000000 மக்கள் பெருந்திரளாக வந்து கூடினர். அவ்வாறு தம்மை காண தேடி வந்த மக்கள் மீது அளவில்லா இரக்கம் கொண்ட இயேசுபிரான் அவர்களின் ஆன்மீக பசியை போக்கும் வண்ணம் விண்ணரசின் மாண்புகளையும் வாழ்வுக்குத் தேவையான நல்ல வழிகளையும் பொறுமையோடு எடுத்துரைத்தார். நேரம் கடந்து கொண்டே சென்று அந்திப்பொழுது சாய்ந்து இரவு நெருங்கி வரும் வேளையிலும் மக்கள் கலைந்து செல்லாமல் இயேசுவின் போதனையை மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். மக்கள் இருக்கும் இடமோ பாலைநிலப் பகுதியாகும். எனவே நேரம் அதிகமாகிவிட்டதைக் கண்ட சீடர்கள் இயேசுவிடம் வந்து மக்கள் அருகிலுள்ள ஊர்களுக்குச் சென்று தங்களுக்கு உரிய உணவை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டினர். மேலும் சீடர்கள் சுற்றியுள்ள குக்கிராமங்கள் பட்டிகள் தொட்டிகளிலிருந்து தங்களை காண வந்திருக்கும் இந்த மக்கள் அனைவரும் எவ்வித உணவுமின்றி பட்டினி கிடக்க நேரிடும், இந்த வனாந்தரத்தில் இவர்களின் பசியை தீர்க்க உணவு எங்கே கிடைக்கும் என்று தங்கள் கவலையை வெளிப்படுத்தினர். சீடர்களின் இந்த கவலையை கேட்ட இயேசு கிறிஸ்து மென்முறுவல் பூத்து, அவர்கள் எங்கும் தேடிச் செல்ல தேவையில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவை தேடி கொடுத்து அவர்களின் பசியை தீர்த்து வையுங்கள் என்று பதிலுரைத்தார். இயேசுவின் பதிலை கேட்டு திகைத்த சீடர்களை நோக்கி, முதலில் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை உடனே தேடி பாருங்கள் என்றார் இயேசுபிரான். அன்பு கட்டளையிட்டார். உடனே சீடர்களும் மக்கள் மத்தியில் யாரிடம் உணவு இருக்கிறது என்று சோதனை செய்து பார்த்தனர். அப்போது சீடர்களுள் ஒருவரான அந்திரேயா ஒரு சிறுவனிடம் இருந்த உணவைக் கண்டு, ஆண்டவரே, இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறிய மீன்களும் மட்டுமே உள்ளன, இவ்வளவு பெரும் கூட்டத்திற்கு இது எம்மாத்திரம் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து சற்றும் தயங்காமல், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள், உள்ளதை என்னிடம் கொடுங்கள் என்று பணித்தார். பின்னர் மக்கள் அனைவரையும் பசும்புல் தரையில் வரிசையாக அமரச் செய்யுமாறு சீடர்களுக்கு பணித்தார். இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தம் புனித கரங்களில் எடுத்து வானத்தை அண்ணாந்து நோக்கி விண்ணகத் தந்தையை வாழ்த்தி இறைவேண்டல் செய்து அப்பங்களை ஆசிர்வதித்து உடைத்து தம் சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்கள் அந்த அப்பங்களையும் மீன்களையும் பந்தியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு பரிமாறினர். என்னே ஆச்சரியம், இயேசுவின் ஆசியால் அந்த எளிய உணவு அற்புதமாக பழுகி பெருகிக் கொண்டே இருந்தது. அங்கே கூடியிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து ஆண்கள் மட்டுமே ஏறக்குறைய 5000 பேர் வயிறார உண்டு தங்கள் பசியை தீர்த்து கொண்டனர். இயேசுவின் இந்த தெய்வீக ஆற்றலையும் அளப்பரிய மகிமையையும் கண்ட மக்களின் உள்ளங்கள் நன்றி உணர்வாலும் பக்தியாலும் உருகின. மக்கள் அனைவரும் உண்டு நிறைவு அடைந்த பின்பு இயேசு தம் சீடர்களை நோக்கி, உணவு எதுவும் வீணாகப் போகாதபடி மீதியாயிருக்கும் துண்டுகளையெல்லாம் கூடைகளில் எடுத்து வையுங்கள் என்று அறிவுறுத்தினார். சீடர்களும் அவ்வாறே மீதியிருந்த அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் சேர்த்தபோது 12 திருத்துதர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் விதமாய் 12 கூடைகள் நிறைய துண்டுகள் மீதியாக எடுக்கப்பட்டன. சிறுவனிடம் இருந்த எளிய காணிக்கையை இறைவன் ஏற்று பெருக்கியதைப் போல மனிதர்கள் தங்களின் எளிய திறமைகளையும் வாழ்வையும் இறைவனின் கரங்களில் ஒப்படைக்கும்போது அவர்கள் அதனை பல மடங்காக பெருக்கி உலகிற்குப் பெரும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்பதை இப்பாடல் விவரிக்கிறது. இவ்வாறு பாலை நிலத்திலும் தன் தெய்வீக வல்லமையால் பஞ்சத்தை போக்கி தம்மை நம்பி வந்த மக்களின் உலக பசியையும் ஆன்மீக பசியையும் தீர்த்து வைத்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் விண்ணக நற்செய்தியை தொடர்ந்து அறிவிக்கும் பொருட்டு தனது அருள் பணியை அடுத்தடுத்த தளங்களில் முன்னெடுத்தார்.

0: செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அமோரிஸ் லெட்டிஷா திருத்தூது உக்ரைனின் 10 ஆண்டு நிறைவையொட்டி உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயர்களை தங்கள் உள்ளூர் திருஅவைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். அக்டோபர் 7 புதனன்று வத்திக்கானில் தொடங்கிய அமோரிஸ் லெட்டிஷா வெளியிடப்பட்டு 10 ஆண்டுகள், இன்றைய குடும்பங்களுடன் நற்செய்தியை அறிவித்தல் என்ற கூட்டத்தின் தொடக்க உரையில் பேசிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, பல்வேறு கலாச்சார சூழ்நிலைகளில் உள்ளூர் திரு அவைகள் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பங்கேற்பாளர்களை வலியுறுத்தினார். இன்றைய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பலவீனங்களுக்கு நடுவில் அவர்களுடன் உடனிருந்து பயணிக்கும் தமது அர்ப்பணிப்பை புதுப்பிக்குமாறும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். அன்பு, உண்மைத்தன்மை, மன்னிப்பு, குழந்தைகளை வளர்த்தல், நம்பிக்கையை பரிமாறுதல், முதியோர் மற்றும் நலிவுற்றோரை கவனித்தல் போன்றவற்றின் வழியாக குடும்பங்கள் நற்செய்திக்கு சான்று பகிர்கின்றன என்றும், திரு அவையின் பணியில் குடும்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் திருத்தந்தை சுட்டிக்காட்டினார். பாலியல் மற்றும் நெருக்கம் குறித்த மாறிவரும் பார்வைகள், பொருளாதார நெருக்கடி, குடிப்பெயர்வு, வன்முறை, தனிமை, உணர்வுச்சார் பாதிப்புகள் உள்ளிட்ட குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் எனவும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
1: நற்செய்தி அறிவிப்பு பணி எப்போதும் அன்பின் பணியே என்றும், குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் தேவையில் இருப்போருக்கு இறை அன்பின் நற்செய்தியை கொண்டு செல்ல ஜெபம் மற்றும் நடைமுறை ஆதரவை வழங்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவில் ஒன்றிணைந்து மறைப்பணியில் ஒரே உள்ளத்துடன் என்ற இவ்வாண்டின் கருப்பொருளை மையமாக கொண்ட உலக மறைப்பரப்பு ஞாயிறின் 100 நினைவையொட்டி வெளியிட்ட காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், கடந்த 100 நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு ஆதரவளித்து வரும் இறை மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். 1926 திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் உலக மறைப்பரப்பு ஞாயிறை தொடங்கியதன் வழியாக மறைப்பணிக்கான விழிப்புணர்வு, இறைவேண்டுதல் மற்றும் மறைப்பணியாளர்களுக்கான ஆதரவு ஆகியவை வளர்ந்துள்ளன என்று குறிப்பிட்டார். மேலும் தமது இளமை காலத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள், மறைப்பணிக்காக எழுப்பப்பட்ட இறைவேண்டுதல்கள் தமது இறை அழைப்பை கண்டுணர நமது உள்ளத்தை தயாரித்ததாகவும், பெருவில் தாமாற்றிய மறைப்பணிக்கும் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற மறைப்பணியாளர்களின் பணிக்கும் இறை மக்களின் ஜபங்களும் பொருளாதார ஆதரவும் துணையாக இருந்ததாக தெரிவித்தார்.
0: உலகம் போர்களால் காயமடைந்துள்ள நிலையில் அமைதிக்காக அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடி குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் ஜபமாலை ஜபிக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் 7 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற திருத்தந்தையின் புதன் பொதுமறை கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, துன்பங்களையும் சவால்களையும் எதிர்கொள்பவர்களுக்கு அன்னை மரியா ஆறுதலின் ஊற்றாகவும் அடைக்கலமாகவும் வலிமையாகவும் இருப்பதாக தெரிவித்தார். தமது அண்மைய பிரான்ஸ் திருத்தூது பயணத்தின் போது குறிப்பாக லூர்து நகரில் இருந்தபோதும் விடுத்த அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய திருத்தந்தை, போர்கள் முடிவுக்கு வந்து மக்களிடையே அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் அக்டோபர் மாதம் முழுவதும் ஜெபமாலை ஜபிக்குமாறு நம்பிக்கையாளர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் இறை வேண்டுதலுடன் இணைந்து மனமாற்றத்தின் வெளிப்பாடாக தியாக செயல்கள், இரக்கத்தின் செயல்கள், உரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கும் முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். அக்டோபர் 1 வத்திக்கான் தோட்டங்களில் இடம்பெற்ற ஜெபமாலை ஜெபத்தை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, 700 மேற்பட்ட குழந்தைகள் ஒன்றிணைந்து எங்களுக்கு அமைதியை தாரும் என்று எழுப்பிய இறை வேண்டுதலை சுட்டிக்காட்டினார்.
1: தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் அழகை அனுபவிப்பதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் நேரத்தையும் இடத்தையும் உருவாக்குவது மிகவும் முக்கியம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 7 புதனன்று அமெரிக்காவின் லூசியா மாநிலத்தைச் சேர்ந்த வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் கலைப்புறவலர்களை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்கள், வத்திக்கான் கலை செல்வங்களை பாதுகாப்பதில் அவர்கள் வழங்கி வரும் தாராளமான ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்தார். தொழில்நுட்பமும் லாபமும் முன்னுரிமை பெறும் இன்றைய உலகில் ஆழ்ந்த சிந்தனைக்கான மனநிலையை வளர்ப்பது அவசியம் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, குறிப்பாக இளைஞர்கள் கலை வழியாக மனித உள்ளத்தின் ஆழத்தையும் இறைவனை நோக்கிய மனிதரின் திறந்த மனநிலையையும் கண்டறிய முடியும் என்று எடுத்துக்காட்டினார். மேலும் அழகிய இறைவனை சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பாக ஆழ்ந்த சிந்தனையை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அழகை திறந்த உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்வதுடன் பிறரும் அதனை அனுபவிக்க உதவும் வழிகளை தேடுமாறு கலை பாதுகாவலர்களை ஊக்குவித்தார். கலை மற்றும் அழகின் மீதான அன்பும் அவற்றை வருங்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பமுமே அவர்களை ரோம் நகருக்கு அழைத்து வருவதாக கூறிய திருத்தந்தை, அவர்கள் திருத்தூதர்களின் கல்லறைகளில் ஜபிக்கும் நேரம் பேதுருவின் வழித்தோன்றலுடனும் உலகளாவிய திரு அவையுடனுமான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: அக்டோபர் 9, புனித டெனிஸ். இத்தாலியில் வாழ்ந்த பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 2 பிறந்தார் டெனிஸ். ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அசைக்க முடியாத அன்பினால் தன்னை குருவாக அர்ப்பணித்த இவர் ஆண்டவரின் பணிகளை அக்கறையோடு செய்ததால் ஆயராக உயர்த்தப்பட்டார். கிபி 250 திருத்தந்தை கிளமெண்ட் அவர்களால் அக்காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்ட இன்றைய பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆயர் டெனிஸ் தற்போதைய பாரிஸ் நகரை தேர்ந்து கொண்டு இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். மறைப்பணிக்காக ஆயர்கள் ரூஸ்டிக்கள் மற்றும் எழுத்தறியூசினை தன்னோடு இணைத்துக் கொண்ட ஆயர் டெனிஸ் பாரிஸ் நகர மக்களிடம் ஆண்டவரை அறிவித்து அவர்கள் இறைவனின் இரக்கத்தினை பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு எடுத்துரைத்ததால் ஆயர் டெனிஸ் அவர்களும் அவரது தோழமை ஆயர்களான ரூஸ்டிக்கள் மற்றும் எழுத்தறியூசும் பாரிஸ் நகர ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையினில் கடுமையான துன்பங்களை அனுபவித்த ஆயர் டெனிஸ் கிபி 250 தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினை அறிவித்ததற்காக தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்த ஆயர் டென்னிஸ் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தி தலைவலியினால் துன்புறுவோருக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித டெனிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தீராத தலைவலியினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.

0: நேர்காணல்.
1: இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த பகுதியிலே பெற்றோருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது, குறிப்பாக குழந்தை வளர்ப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி மிக அழகாக சகோதரி திவ்யா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அவர் நம்ம மத்தியில இருக்கிறார், வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சிஸ்டர்.
1: கடந்த பகுதியில உங்களோட இருந்து நேர்காணல் சந்தித்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுல குறிப்பாக பிள்ளைகள் எப்படி எல்லாம் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு மிக அழகாக சொன்னீங்க. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கேன். ஏன்னா எங்க மத்தியில ஒரு சில குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து குழந்தைகள் காப்பகம் எல்லாம் இருக்கு. அங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒழுக்கம் மற்றும் அவர்களுடைய அந்த சுதந்திரம், அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கத நான் பாக்குறேன். அதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட ஆசை. இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் அல்லது அந்த சுதந்திரம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா சிஸ்டர். இது எப்படின்னா, நம்ம எக்ஸாம் டைம்ல வந்து படிப்போம்ல, அந்த மாதிரி படிக்காம ஒவ்வொரு நாளுமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இருக்கும் உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா கூட நிறைய பேரோட பழகுவாங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஈஸியா அவங்களை அட்ராக்ட் பண்ணும், சீக்கிரமா அதை வந்து புடிச்சுப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அதை ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க, அதை வந்து அதை பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம இல்லை என்ன ஏதாவது வித்தியாசமா பேசுறாங்க இல்லை வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னா நம்மகிட்ட அவங்கள்ட்ட கேட்கும் போது ஓகே இது தப்பு அப்படிங்கறதே அவங்களுக்கு அப்பதான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது இது தப்பு அப்படின்னு நினைச்செல்லாம் செய்ய மாட்டாங்க, பட் ஈஸியா வந்து நம்ம அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க மற்றவங்கள்ட்ட இருந்து. ஸோ இதை சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேரண்டிங் அப்படின்னு வர்றப்ப ஒவ்வொரு நாளும் இல்லம்மா இது என்ன பண்றது, நம்ம வந்து மற்ற வேலைகள் செய்யும்போது இது பண்றப்போ அதை விட்டுட்டா கூட சில நேரங்கள்ல வந்து கண்டிப்பா இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுடைய இதை கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட அவங்க என்ன புதுசா பண்றாங்க, ஒவ்வொரு இதையும் வந்து புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியா புதுசா பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாவே இப்ப ஒரு இதுல இருக்காங்கன்னா யாராவது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஈஸியா அதை கத்துப்பாங்க. அவங்க வெளியில வந்து ஹீரோ மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே அவங்க ஓகே நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பழகிக்குவாங்க. பட் அது இல்லை, இப்படி ரெஸ்பெக்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல பேசுறதா இருக்கட்டும் இப்படிதான் பேசணும் அப்படிதான் பழகணும், பெரியவங்கன்னா எப்படி வேணாலும் பேசலாமா அந்த மாதிரி, பெரியவங்கள்ட்ட இப்படி பேசினா நம்ம வந்து கெத்து, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இப்படி பேசுறதுனால நம்ம கெத்தாயிட மாட்டோம். ரெஸ்பெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. குறிப்பா வந்து கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு புக்ல படிச்சேன், பிள்ளைகள் எப்பொழுதுமே கெட்ட வார்த்தையே பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையே பேசுகிறார்கள். இந்த கெட்ட வார்த்தையா இருக்கட்டும் அல்லது கேட்ட வார்த்தையா இருக்கட்டும், மோஸ்ட்லி அவங்க எங்கேருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா?
2: கண்டிப்பா கேக்குறது தான். அவங்க பழகிற விதத்துல யாராவது வித்தியாசமா பேசியிருப்பாங்க, அங்க அவங்க சூழ்நிலையில அந்த குழந்தைகள் வந்து அவங்களா பேச போறது இல்லை, யாராவது அவங்களுக்கு பேசினதை கேட்டு அதை வந்து கண்டிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஓகே அவங்க வீட்டுல வந்து ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூஸா அவங்க பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து குழந்தைங்க அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. பட் விட்டனால அதை அப்படியே ஃபாலோ ஆகுறது, அதை பார்த்து இன்னும் நாலு பேர் அதை பண்ணுவாங்க
1: கத்துக்கிறாங்கன்றீங்க. சப்போஸ் இப்போ ஒரு குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படி தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா என்ன வார்த்தைகளை நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க?
2: மரியாதையா பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நீங்க சொன்னீங்க, அப்ரிசியேஷன் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து அப்ரிசியேஷன். நம்ம எப்படி வந்து நீ பேடா பேசுற இப்படி பேசுற இப்படி பண்ற அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி அவங்க நல்ல விஷயங்கள் செய்யும் போது ஏதாவது ஒண்ணு வந்து யார்கிட்டயாவது ஒரு தடவை இங்க கொடுங்க ஏதாவது கொடுத்த பொருளுக்கு தேங்க்யூ அப்படி சொல்றாங்கன்னா கூட வெரி குட், அவங்க சொன்னதுக்கு வந்து நீ தேங்க் பண்ணில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிசியேட் பண்ணோம் அப்படின்னா அதை கண்டினியூஸா அவங்க பண்ணுவாங்க. நம்ம ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு விடும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அது அப்படிதான் அது தோணும். ஒரு இடத்துல நம்ம அப்ரிசியேட் பண்ணோம் அப்படின்னா அதை கண்டினியூஸா அவங்க பண்ண நல்ல பழக்கங்களை அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி நம்ம வந்து சின்ன வேர்டு தான் தேங்க்யூன்றது, அந்த குழந்தையோட அது முடியல, நம்ம திரும்பி அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாதான் அந்த குழந்தை இன்னும் அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், ஃபர்தர் அதை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்டுமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து மொபைலும் குழந்தை தான் இருக்காங்களே ஒழிய குழந்தையும் தாயுமோ குழந்தையும் தந்தையுமோ இருக்கிறது இல்லை. என்னம்மா சாப்பாடு விட்டுட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், அவனுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுடுவான். இல்லைனா என் குழந்தை வந்து மொபைல் இல்லாமல் சாப்பிடாது, அது வந்து ஒரு பெருமையாக சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரியெல்லாம் நிறையா காரியங்களாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு எனக்கெல்லாம். ஏன்னா நான் ஒரு அருட்சகோதரியா பல குழந்தைகளோடு பள்ளியிலோ அல்லது எங்களுடைய காப்பகத்திலே பழகும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அம்மானா என்னன்னு தெரியல, எனக்கு மொபைல் தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்க அல்லது இப்படிப்பட்ட ஒரு தாயோ தந்தை இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பெற்றோருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: அந்த பெற்றோருக்குன்னா எல்லாருமே வந்து இது அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் தான், கேட்டுக்க வேண்டியது பண்ண வேண்டியதுதான். என்னன்னா எல்லா குடும்பங்கள்லயுமே வந்து இது இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்குமே இப்ப வர டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு பிரெயின். நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க ஈஸியா பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அவங்க ஈஸியா அதை பண்ணணும்ன்றதுக்காக எல்லா பொருளையுமே வந்து நோண்டி நோண்டி பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டாய்ஸ் புதுசா வாங்கினீங்கன்னா அதை பிரிச்சு போட்டு அதுல என்ன இருக்குன்னு எல்லாமே பாத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எக்ஸாம்பிளுக்கு என் பையனே சொல்லணும்னா ஒரு தடவை மொபைல் வந்து கேக்குறாங்க. மொபைல்னா வீட்டுல வந்து ஒரு எமர்ஜென்சினா வெளியே போயிட்டேன்னா கால் பண்றதுக்காக ஒரு மொபைல் வாங்குறோம். மொபைல் வாங்குறப்ப அதுல வந்து அவனுக்கு மட்டும் சிம்மு போடல, அப்போ சிம்மு போடல, சிம்மு உடனே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். சிம்மு யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம் அப்படின்னா சொல்லுங்க, நீங்க வாங்கி கொடுங்க, இன்செட் சிம் கார்டுன்னு போன் அசிங்கப்படுத்துது என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒரு வந்து ஒரு அசிங்கமா வந்து அதை அவங்க அப்படி வந்து சொல்லுது. நீங்க வாங்கியே தர மாட்டீங்க, போனை எடுத்தனா அது இன்செட் சிம் கார்டுன்னு கேக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொன்னான். என்ன இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா தம்பி, வாங்கிக்கலாம், வாங்குறப்ப சிம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதுல வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும், இதை வந்து பண்ணணும் நோண்டி பார்க்கணும். ஆனா ஃபுல் டைமா அந்த பிரெயின்ல வந்து அதையே வந்து நம்ம சரி ஓகே அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே பக்கத்துல நடக்கிற எதுவுமே தெரியாது, யாரு வந்தாலும் தெரியாது. இது டிவி பாக்குறாங்க அப்படின்னா அதுலதான் ஃபுல்லா இருப்பாங்க, போன் பாக்குறாங்க அப்படின்னா அதுலதான் ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ எதுலுமே டிவியேட் ஆகவே மாட்டாங்க, அவங்க ஃபுல்லா இருக்கனால யோசனை ஃபுல்லா அவங்களுக்கு அதுலதான் இருக்கும். தேவையில்லாத இது, தேவையில்லாத சிந்தனை, எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்ப வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி பழகிறது பேசுறது ஃபுல்லா இதுலயே அகாமடேட் ஆனனால அவங்களுக்கு நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாம போகுது. இதை கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க பழகக்கூடியவங்களே ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவ்வளவுதான் டிவி டைம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. இந்த டைம்ல பாரு, இதுக்கப்புறம் நீ போனை வெளியில போய் விளையாடு அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனை வந்து இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களை வந்து அதுல இருந்து நம்ம பாதுகாக்க முடியும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, குறிப்பா ஸ்கிரீனிங், டிவியா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் எந்த எலக்ட்ரானிக்கல் திங்ஸா இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். உங்க பையன் சொன்ன மாதிரி நீங்க சிம் வாங்கி கொடுங்கன்னா நீங்க வாங்கி தராம அசிங்கப்படுத்துறீங்க, மொபைல் எடுத்தா இன்சர்ட் சிம் சொல்லி அதுவும் என்ன அசிங்கப்படுத்துது. அந்த அசிங்கப்படுத்துதுன்ற வார்த்தையை கூட அந்த குழந்தை வந்து எங்கிருந்து கத்துட்டு இருக்கும்,
2: கண்டிப்பா
1: அதுக்கு அந்த வித்தியாசமா தெரிஞ்சிருக்குது அப்படின்றத பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, சோ உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வில் இன்னும் ஒரு சில கேள்விகளோடு உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
2: நன்றி,
1: தேங்க்யூ. இனிய இதயங்களே, சகோதரி திவ்யா அவர்களோடு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் என்பதை எவ்வளவு முக்கியம் என்பதையும், நாம் பயன்படுத்துகின்ற இந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களை எல்லாம் எவ்வாறு முறைப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டுமாய் அவர்களோடு மற்றொரு பகுதியிலே இணைய இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: கல்வி என்பது வகுப்பறைகளுக்கு திரும்புவதும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதும் மட்டுமல்ல, அது தூய ஆவியாரின் வழிகாட்டுதலுடன் மேற்கொள்ளப்படும் பொது பணியாகவும் நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் ஆற்றும் சேவையாகவும் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 8 வியாழனன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற திருப்பலியில் பங்கேற்ற ரோம் நகரின் பல்வேறு திருப்பீட கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஆற்றிய மறையுரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை திருப்பீட பல்கலைக்கழகங்களின் புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். கல்வி, அறிவு மற்றும் கேள்விகள் எழுப்புதல் ஆகியவை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் நம்பிக்கை பயணத்தின் இன்றியமையாத கூறுகள் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவார்த்தை மற்றும் திரு அவையின் மரபின் ஒளியில் அறிவை பயன்படுத்தி உண்மையை தேட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் அறிவாற்றல், நினைவாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவை நம்பிக்கைக்கும் மறைபணிக்கும் இன்றியமையாதவை என்று தெரிவித்த திருத்தந்தை, சிலர் தங்களது சுயநலத்திற்காக நம்பிக்கையாளர்களின் சமய ஆர்வத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவ போதனைகளின் சில அம்சங்களை மட்டும் மிகைப்படுத்துகின்றனர் என்றும் எச்சரித்தார். பல்கலைக்கழகங்களில் உருவாகும் நட்பை பேணவும் கல்வியையும் வாழ்வையும் ஒன்றிணைக்கவும் மாணவர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கல்வி வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லை என்பதை நினைவு கூர்ந்து தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அருட்சகோதரி மேரி தெரேசா பாரன் NSA அவர்களை நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்தின் முதல் நற்செய்தி அறிவிப்பு மற்றும் புதிய தனிப்பட்ட திரு அவைகள் பிரிவின் துணைச் செயலராகவும் திருத்தந்தை மறைத்தூது கழகங்களின் தலைவராகவும் நியமித்துள்ளார். தற்போது திருத்தூதர்களின் அன்னை மறைப்பணி அருட்சகோதரிகளின் சபையின் சபை தலைமை அன்னை பொறுப்பை வகிக்கும் அருட்சகோதரி மேரி தெரேசா பாரன் அவர்கள் தனது புதிய பொறுப்புகளை 2027 ஆண்டு ஜனவரி 4 ஏற்றுக்கொள்வார். அருட்சகோதரி மேரி தெரேசா பாரன் அவர்கள் 1968 ஆண்டு நவம்பர் 7 அயர்லாந்தின் டொனக்கல் பகுதியில் பிறந்தார். அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் உள்ள பொது நிர்வாக நிறுவனத்தில் பொது சுகாதார நிர்வாகம் பிரிவிலும், கிமேஜ் நிறுவனத்தில் சர்வதேச வளர்ச்சி பிரிவிலும் முதுகலை பட்டங்களை பெற்றுள்ளார். 2018 முதல் திருத்தூதர்களின் அன்னை மறைப்பணி அருட்சகோதரிகளின் சபை தலைமை அன்னை பொறுப்பை வகித்து வருகிறார். 2022 முதல் 2025 ஆண்டு வரை உலகளாவிய மறைப்பணி குறித்த ஆவணப்படுத்தல் மற்றும் ஆய்வு அமைப்பின் SEDOS தலைவராகவும், 2023 முதல் 2025 வரை ரோம் நகரில் உள்ள அனைத்துலக தலைமை அருட்சகோதரிகள் ஒன்றியத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.
1: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அன்பின் மகிழ்ச்சி திருத்தூது அறிவுரை மடலின் 10 நிறைவை முன்னிட்டு அக்டோபர் 8 இடம்பெற்ற சந்திப்பின் 2 இன்றைய குடும்பங்களின் வாழ்வியல், அழகு மற்றும் சவால்கள் குறித்து ஆயர்கள் சிந்தித்தனர். குடும்ப வாழ்வை பாதிக்கும் பண்பாட்டு, பொருளாதார மற்றும் சமூக சூழல்களை ஆயர்கள் ஆராய்ந்து குடும்பங்களுக்கு திரு அவை எவ்வாறு சிறப்பாக ஆதரவளிக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று கர்தினால் கெவின் ஃபாரல் அவர்கள் வலியுறுத்தினார். குடும்பங்களின் அனுபவங்களுக்கு செவிமடுத்து அவர்களின் அன்றாட போராட்டங்களை புரிந்து கொண்டு திருமண வாழ்வுக்கும் குடும்பங்களுக்கும் நம்பிக்கையளிக்கும் வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆயர் மாமன்றத்தின் பொது செயலரான கர்தினால் மரியோ கிரேஷ் அவர்கள் திரு அவையின் மறைப்பணிக்கு வழிகாட்ட வேண்டிய 3 முக்கிய குரல்களாக நற்செய்தி, திரு அவையின் அதிகாரப்பூர்வ போதனைகள் மற்றும் குடும்பங்களின் வாழ்வியல் அனுபவங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டார். குடும்பங்கள் திரு அவையின் மறைப்பணியை பெறுபவர்கள் மட்டுமல்ல, அப்பணியில் பங்கேற்பவர்களும் கூட என்று தெரிவித்த அவர், குடும்பங்களிடமிருந்து திரு அவை நிறைய பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்றார்.
2: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அன்பின் மகிழ்ச்சி திருத்தூது அறிவுரை மடலின் 10 நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற சந்திப்பின் 2 ஆசிய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், சமய பிளவுகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் குறித்து கோவா மற்றும் டாமன் பேராயர் கர்தினல் பிலிப்பே நேரி பெராவ் அவர்களும் பேராசிரியர் வின்சென்சோ ரோசிட்டோ அவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் கிறிஸ்தவ குடும்பங்கள் சமய பகைமை, வறுமை, வேலையின்மை மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலை ஆகியவற்றை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டிய கர்தினால் அவர்கள், இத்தகைய சூழல்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதற்கும் சவாலாக அமைகின்றன என்றும் குறிப்பிட்டார். இருப்பினும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் நலிவுற்றோரை குடும்பங்கள் அக்கறையுடன் பராமரிப்பதன் வழியாக நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து வளர்த்து வருகின்றன என்று அவர் தெரிவித்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: அக்டோபர் 9, புனித டெனிஸ். இத்தாலியில் வாழ்ந்த பக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 2 பிறந்தார் டெனிஸ். ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட அசைக்க முடியாத அன்பினால் தன்னை குருவாக அர்ப்பணித்த இவர் ஆண்டவரின் பணிகளை அக்கறையோடு செய்ததால் ஆயராக உயர்த்தப்பட்டார். கிபி 250 திருத்தந்தை கிளமெண்ட் அவர்களால் அக்காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்ட இன்றைய பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆயர் டெனிஸ் தற்போதைய பாரிஸ் நகரை தேர்ந்து கொண்டு இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். மறைப்பணிக்காக ஆயர்கள் ரூஸ்டிக்கல் மற்றும் எழுத்தரியூசினை தன்னோடு இணைத்துக் கொண்ட ஆயர் டெனிஸ் பாரிஸ் நகர மக்களிடம் ஆண்டவரை அறிவித்து அவர்கள் இறைவனின் இரக்கத்தினை பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு எடுத்துரைத்ததால் ஆயர் டெனிஸ் அவர்களும் அவரது தோழமை ஆயர்களான ரூஸ்டிக்கல் மற்றும் எழுத்தரியூசும் பாரிஸ் நகர ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறையினில் கடுமையான துன்பங்களை அனுபவித்த ஆயர் டெனிஸ் கிபி 250 தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியினை அறிவித்ததற்காக தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்த ஆயர் டெனிஸ் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தி தலைவலியினால் துன்புறுவோருக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித டெனிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தீராத தலைவலியினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்.

0: நேர்காணல்.
1: இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த பகுதியிலே பெற்றோருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது, குறிப்பாக குழந்தை வளர்ப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி மிக அழகாக சகோதரி திவ்யா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் அவர் நம்ம மத்தியில இருக்கிறார், வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சகோதரி.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சிஸ்டர்.
1: கடந்த பகுதியில உங்களோட இருந்து நேர்காணல் சந்தித்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக பிள்ளைகள் எப்படி எல்லாம் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு மிக அழகாக சொன்னீங்க. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில இருக்கேன். ஏன்னா எங்க மத்தியில ஒரு சில குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து குழந்தைகள் காப்பகம் எல்லாம் இருக்கு. அங்க நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒழுக்கம் மற்றும் அவர்களுடைய அந்த சுதந்திரம், அந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கதை நான் பாக்குறேன். அதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட ஆசை. இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் அல்லது அந்த சுதந்திரம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா சிஸ்டர். இது எப்படின்னா, நம்ம எக்ஸாம் டைம்ல வந்து படிப்போம்ல, அந்த மாதிரி படிக்காம ஒவ்வொரு நாளுமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது இருக்கும் உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா கூட நிறைய பேரோட பழகுவாங்க. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஈஸியா அவங்கள அட்ராக்ட் பண்ணும், சீக்கிரமா அதை வந்து புடிச்சுப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அதை ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க, அதை வந்து அதை பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே அவங்கள வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம இல்லை என்ன ஏதாவது வித்தியாசமா பேசுறாங்க இல்லை வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னா நம்மகிட்ட அவங்கள்ட்ட கேட்கும்போது ஓகே இது தப்பு அப்படிங்கிறதே அவங்களுக்கு அப்பதான் தெரியும். அவங்களுக்கு தெரியாது இது தப்பு அப்படின்னு நினைச்செல்லாம் செய்ய மாட்டாங்க, பட் ஈஸியா வந்து நம்ம அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்குவாங்க மற்றவங்கள்ட்ட இருந்து. ஸோ இதை சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேரண்டிங் அப்படின்னு வர்றப்ப ஒவ்வொரு நாளும் இல்லம்மா இது என்ன பண்றது, நம்ம வந்து மற்ற வேலைகள் செய்யும் போது இது பண்றப்போ அதை விட்டுட்டா கூட சில நேரங்களில் வந்து கண்டிப்பா இது இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம டைம் டேபிள் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுடைய இதை கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட அவங்க என்ன புதுசா பண்றாங்க, ஒவ்வொரு இதையும் வந்து புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியா புதுசா பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாவே இப்ப ஒரு இதுல இருக்காங்கன்னா யாராவது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஈஸியா அதை கத்துப்பாங்க. அவங்க வெளியில வந்து ஹீரோ மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே அவங்க ஓகே நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பழகிக்குவாங்க. பட் அது இல்ல, இப்படி ரெஸ்பெக்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல பேசுறதா இருக்கட்டும் இப்படிதான் பேசணும் இப்படிதான் பழகணும், பெரியவங்கன்னா எப்படி வேணாலும் பேசலாமா அந்த மாதிரி, பெரியவங்கள்ட்ட இப்படி பேசினா நம்ம வந்து கெத்து, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இப்படி பேசுறதுனால நம்ம கெத்தாயிர மாட்டோம். ரெஸ்பெக்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. குறிப்பா வந்து கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு புக்ல படிச்சேன், பிள்ளைகள் எப்பொழுதுமே கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையே பேசுகிறார்கள். இந்த கெட்ட வார்த்தையா இருக்கட்டும் அல்லது கேட்ட வார்த்தையா இருக்கட்டும், மோஸ்ட்லி அவங்க எங்கேருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா?
2: கண்டிப்பா கேக்குறது தான். அவங்க பழகிற விதத்துல யாராவது வித்தியாசமா பேசியிருப்பாங்க, அங்க அவங்க சூழ்நிலையில அந்த குழந்தைகள் வந்து அவங்களா பேச போறது இல்லை. யாராவது அவங்களை பேசினதை கேட்டு அதை வந்து கண்டிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஓகே அவங்க வீட்டுல வந்து ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூஸா அவங்க பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து குழந்தைங்க அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. பட் விட்டனால அதை அப்படியே ஃபாலோ ஆகுறது, அதை பார்த்து இன்னும் நாலு பேர் அதை பண்ணுவாங்க
1: கத்துக்கிறாங்கன்றீங்க. சப்போஸ் இப்போ ஒரு குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படி தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்து நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா என்ன வார்த்தைகளை நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க?
2: மரியாதையா பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நீங்க சொன்னீங்க, அப்ரிசியேஷன் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து அப்ரிசியேஷன். நம்ம எப்படி வந்து நீ பேடா பேசுற இப்படி பேசுற இப்படி பண்ற அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி அவங்க நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஏதாவது ஒண்ணு வந்து யார்கிட்டயாவது ஒரு தடவை இங்க கொடுங்க ஏதாவது கொடுத்த பொருளுக்கு தேங்க்யூ அப்படி சொல்றாங்கன்னா கூட வெரி குட், அவங்க சொன்னதுக்கு வந்து நீ தேங்க் பண்ணில அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரிசியேட் பண்ணோம் அப்படின்னா அதை கண்டினியூஸா அவங்க பண்ணுவாங்க. நம்ம ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு விடும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அது அப்படிதான் அது தோணும். ஒரு இடத்துல நம்ம அப்ரிசியேட் பண்ணோம் அப்படின்னா அதை கண்டினியூஸா அவங்க பண்ண நல்ல பழக்கங்களை அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி நம்ம வந்து சின்ன வார்த்தை தான் தேங்க்யூன்றது அந்த குழந்தையோட அது முடியல, நம்ம திரும்பி அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாதான் அந்த குழந்தைங்க அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், ஃபர்தர் அதை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்டுமே மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து மொபைலும் குழந்தை தான் இருக்காங்களே ஒழிய குழந்தையும் தாயுமா குழந்தையும் தந்தையுமா இருக்கிறது இல்லை. என்னம்மா சாப்பாடு விட்டுட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், அவனுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுடுவான். இல்லைனா என் குழந்தை வந்து மொபைல் இல்லாம சாப்பிடாது, அது வந்து ஒரு பெருமையா சொல்றாங்க. என் வாழ்க்கையில ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி எல்லாம் நிறைய காரியங்களா சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு எனக்கெல்லாம். ஏன்னா நான் ஒரு அருள் சகோதரியா பல குழந்தைகளோடு பள்ளியிலோ அல்லது எங்களுடைய காப்பகத்திலேயே பழகும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அம்மான்னா என்னன்னு தெரியல, எனக்கு மொபைல் தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்க அல்லது இப்படிப்பட்ட ஒரு தாயோ தந்தையோ இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த பெற்றோருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: அந்த பெற்றோருக்குன்னா எல்லாருமே வந்து இது அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் தான், கேட்டுக்க வேண்டியது பண்ண வேண்டியதுதான். என்னன்னா எல்லா குடும்பங்கள்லயுமே வந்து இது இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்குமே இப்ப வர டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு பிரெயின். நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க ஈஸியா பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ அவங்க ஈஸியா அதை பண்ணணும்ன்றதுக்காக எல்லா பொருளையுமே வந்து நோண்டி நோண்டி பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டாய்ஸ் புதுசா வாங்கினீங்கன்னா அதை பிரிச்சு போட்டு அதுல என்ன இருக்குன்னு எல்லாமே பாத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எக்ஸாம்பிளுக்கு என் பையனே சொல்லணும்னா ஒரு தடவை மொபைல் வந்து கேக்குறாங்க. மொபைல்னா வீட்டுல வந்து ஒரு எமர்ஜென்சினா வெளியே போயிட்டேன்னா கால் பண்றதுக்காக ஒரு மொபைல் வாங்குறோம். மொபைல் வாங்குறப்ப அதுல வந்து அவனுக்கு மட்டும் சிம்மு போடல, அப்போ சிம்மு போடல, சிம்மு உடனே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். சிம்மு யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம் அப்படின்னா சொல்லுங்க, நீங்க வாங்கி கொடுங்க, இன்செட் சிம் கார்டுன்னு போன் அசிங்கப்படுத்துது என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒரு வந்து ஒரு அசிங்கமா வந்து அதை அவங்க அப்படி வந்து சொல்லுது, நீங்க வாங்கியே தர மாட்டீங்க, போனை எடுத்தனா அது இன்செட் சிம் கார்டுன்னு கேக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொன்னான். என்ன இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா தம்பி, வாங்கிக்கலாம், வாங்குறப்ப சிம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதுல வந்து ஆர்வம் அதிகமா இருக்கும், இதை வந்து பண்ணணும் நோண்டி பார்க்கணும். ஆனா ஃபுல் டைமா அந்த பிரெயின்ல வந்து அதையே வந்து நம்ம சரி ஓகே அப்படின்னு விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே பக்கத்துல நடக்கிற எதுவுமே தெரியாது, யாரு வந்தாலும் தெரியாது. இது டிவி பாக்குறாங்க அப்படின்னா அதுலதான் ஃபுல்லா இருப்பாங்க, போன் பாக்குறாங்க அப்படின்னா அதுலதான் ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ எதுலுமே டிவியேட் ஆகவே மாட்டாங்க, அவங்க ஃபுல்லா இருக்கனால யோசனை ஃபுல்லா அவங்களுக்கு அதுலதான் இருக்கும். தேவையில்லாத இது, தேவையில்லாத சிந்தனை, எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்ப வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எப்படி பழகிறது பேசுறது ஃபுல்லா இதுலயே அகாமடேட் ஆனனால அவங்களுக்கு நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாம போகுது. இதை கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க பழகக்கூடியவங்களே ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவ்வளவுதான் டிவி டைம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருப்பாங்க. இந்த டைம்ல பாரு, இதுக்கப்புறம் நீ போனை வெளியில போய் விளையாடு அப்படின்றத வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இந்த ஜென்ரேஷனை வந்து இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களை வந்து அதுல இருந்து நம்ம பாதுகாக்க முடியும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, குறிப்பா ஸ்கிரீனிங், டிவியா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் எந்த எலக்ட்ரானிக்கல் திங்ஸா இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும். உங்க பையன் சொன்ன மாதிரி நீங்க சிம் வாங்கி கொடுங்கன்னா நீங்க வாங்கி தராம அசிங்கப்படுத்துறீங்க, மொபைல் எடுத்தா இன்சர்ட் சிம் சொல்லி அதுவும் என்ன அசிங்கப்படுத்துது. அந்த அசிங்கப்படுத்துதுன்ற வார்த்தையை கூட அந்த குழந்தை வந்து எங்கேருந்து கத்துட்டு இருக்கோம்,
2: கண்டிப்பா
1: அதுக்கு அந்த வித்தியாசம்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, சோ உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வில் இன்னும் ஒரு சில கேள்விகளோடு உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.
2: நன்றி,
1: தேங்க்யூ. இனிய இதயங்களே, சகோதரி திவ்யா அவர்களோடு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும், நாம் பயன்படுத்துகின்ற இந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்களை எல்லாம் எவ்வாறு முறைப்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டுமாய் அவர்களோடு மற்றொரு பகுதியிலே இணைய இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: கல்வி என்பது வகுப்பறைகளுக்கு திரும்புவதும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதும் மட்டுமல்ல, அது தூய ஆவியாரின் வழிகாட்டுதலுடன் மேற்கொள்ளப்படும் பொது பணியாகவும் நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் ஆற்றும் சேவையாகவும் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 8 வியாழனன்று புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற திருப்பலியில் பங்கேற்ற ரோம் நகரின் பல்வேறு திருப்பீட கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு ஆற்றிய மறையுரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை திருப்பீட பல்கலைக்கழகங்களின் புதிய கல்வியாண்டை தொடங்கி வைத்தார். கல்வி, அறிவு மற்றும் கேள்விகள் எழுப்புதல் ஆகியவை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் நம்பிக்கை பயணத்தின் இன்றியமையாத கூறுகள் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவார்த்தை மற்றும் திரு அவையின் மரபின் ஒளியில் அறிவை பயன்படுத்தி உண்மையை தேட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் அறிவாற்றல், நினைவாற்றல் மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவை நம்பிக்கைக்கும் மறைபணிக்கும் இன்றியமையாதவை என்று தெரிவித்த திருத்தந்தை, சிலர் தங்களது சுயநலத்திற்காக நம்பிக்கையாளர்களின் சமய ஆர்வத்தை பயன்படுத்தி கிறிஸ்தவ போதனைகளின் சில அம்சங்களை மட்டும் மிகைப்படுத்துகின்றனர் என்றும் எச்சரித்தார். பல்கலைக்கழகங்களில் உருவாகும் நட்பை பேணவும் கல்வியையும் வாழ்வையும் ஒன்றிணைக்கவும் மாணவர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, கல்வி வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதில்லை என்பதை நினைவு கூர்ந்து தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அருட்சகோதரி மேரி தெரேசா பாரன் NSA அவர்களை நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்தின் முதல் நற்செய்தி அறிவிப்பு மற்றும் புதிய தனிப்பட்ட திரு அவைகள் பிரிவின் துணைச் செயலராகவும் திருத்தந்தை மறைத்தூது கழகங்களின் தலைவராகவும் நியமித்துள்ளார். தற்போது திருத்தூதர்களின் அன்னை மறைப்பணி அருட்சகோதரிகளின் சபையின் சபை தலைமை அன்னை பொறுப்பை வகிக்கும் அருட்சகோதரி மேரி தெரேசா பாரன் அவர்கள் தனது புதிய பொறுப்புகளை 2027 ஆண்டு ஜனவரி 4 ஏற்றுக்கொள்வார். அருட்சகோதரி மேரி தெரேசா பாரன் அவர்கள் 1968 ஆண்டு நவம்பர் 7 அயர்லாந்தின் டொனக்கல் பகுதியில் பிறந்தார். அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் உள்ள பொது நிர்வாக நிறுவனத்தில் பொது சுகாதார நிர்வாகம் பிரிவிலும், கிமேஜ் நிறுவனத்தில் சர்வதேச வளர்ச்சி பிரிவிலும் முதுகலை பட்டங்களை பெற்றுள்ளார். 2018 முதல் திருத்தூதர்களின் அன்னை மறைப்பணி அருட்சகோதரிகளின் சபை தலைமை அன்னை பொறுப்பை வகித்து வருகிறார். 2022 முதல் 2025 ஆண்டு வரை உலகளாவிய மறைப்பணி குறித்த ஆவணப்படுத்தல் மற்றும் ஆய்வு அமைப்பின் SEDOS தலைவராகவும், 2023 முதல் 2025 வரை ரோம் நகரில் உள்ள அனைத்துலக தலைமை அருட்சகோதரிகள் ஒன்றியத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.
1: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அன்பின் மகிழ்ச்சி திருத்தூது அறிவுரை மடலின் 10 நிறைவை முன்னிட்டு அக்டோபர் 8 இடம்பெற்ற சந்திப்பின் 2 இன்றைய குடும்பங்களின் வாழ்வியல், அழகு மற்றும் சவால்கள் குறித்து ஆயர்கள் சிந்தித்தனர். குடும்ப வாழ்வை பாதிக்கும் பண்பாட்டு, பொருளாதார மற்றும் சமூக சூழல்களை ஆயர்கள் ஆராய்ந்து குடும்பங்களுக்கு திரு அவை எவ்வாறு சிறப்பாக ஆதரவளிக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று கர்தினால் கெவின் ஃபாரல் அவர்கள் வலியுறுத்தினார். குடும்பங்களின் அனுபவங்களுக்கு செவிமடுத்து அவர்களின் அன்றாட போராட்டங்களை புரிந்து கொண்டு திருமண வாழ்வுக்கும் குடும்பங்களுக்கும் நம்பிக்கையளிக்கும் வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆயர் மாமன்றத்தின் பொது செயலரான கர்தினால் மரியோ கிரேஷ் அவர்கள் திரு அவையின் மறைப்பணிக்கு வழிகாட்ட வேண்டிய 3 முக்கிய குரல்களாக நற்செய்தி, திரு அவையின் அதிகாரப்பூர்வ போதனைகள் மற்றும் குடும்பங்களின் வாழ்வியல் அனுபவங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டார். குடும்பங்கள் திரு அவையின் மறைப்பணியை பெறுபவர்கள் மட்டுமல்ல, அப்பணியில் பங்கேற்பவர்களும் கூட என்று தெரிவித்த அவர், குடும்பங்களிடமிருந்து திரு அவை நிறைய பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்றார்.
2: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அன்பின் மகிழ்ச்சி திருத்தூது அறிவுரை மடலின் 10 நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற சந்திப்பின் 2 ஆசிய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், சமய பிளவுகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் தாக்கங்கள் குறித்து கோவா மற்றும் டாமன் பேராயர் கர்தினல் பிலிப்பே நேரி பெராவ் அவர்களும் பேராசிரியர் வின்சென்சோ ரோசிட்டோ அவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் கிறிஸ்தவ குடும்பங்கள் சமய பகைமை, வறுமை, வேலையின்மை மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலை ஆகியவற்றை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டிய கர்தினால் அவர்கள், இத்தகைய சூழல்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கும் அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதற்கும் சவாலாக அமைகின்றன என்றும் குறிப்பிட்டார். இருப்பினும் குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் நலிவுற்றோரை குடும்பங்கள் அக்கறையுடன் பராமரிப்பதன் வழியாக நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து வளர்த்து வருகின்றன என்று அவர் தெரிவித்தார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.